வலி மறவர்கிற சீலமானா பாஷ கேக்கி ஹும் லஞ்சீவி ஹும் ஜங்குனா ஜானா வலி மறவர்

ஓகே ஜி, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். சி வைச்சிரங்க ஷேசி சரங்க சி ஷயோசி ஜனங்க ஸ்லேதா சு ஷேசி பக்தூன மிஸ் இதுனு மஷேதி ஓகே வைச்சிரங்க நோ டென்ஷன் ப்ரொடக்ட்ஸ் ரௌரஸ் இதுலக்கன சி ஸ்பரேஷ் யாதவ் ஷா நோ பில்குல் சி அனில அப்போ ஜமா ஹோரில் لك ما عندي زبانون زكي ها اخوري معلومات بكول غادي خاصي تاس معلومات كول شي كيدير شي كم داك انا قابل كل رغلي ويسي الرسيدي لي ويسي بحال راه كنفهم كم سي دابا تاس بروغرام شويه سي ثانك يو سي